மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா அத்தளவித்தளவளாச்சி சுக்குமெரி கிளச்சூலாப்பு மரியம் வந்து விளக்கூடி குண்டு சாரமாடிகோ.